ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. உங்க வீட்ல பாட்டி இருந்தா கண்டிப்பா இந்த கேம் பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க. பல்லாங்குழி பார்க்க ரொம்ப சிம்பிள் போர்டு மாதிரி தெரியும். ரெண்டு ரோஸ் தான் இருக்கு, ஒவ்வொரு ரோலையும் ஏழு குழி, அதனால தான் பல்லாங்குழின்னு பேர் வச்சிருச்சு. ஆனா விளையாட ஆரம்பிச்சாதான் தெரியும் இது எவ்வளோ இன்டெலிஜென்ட் கேம்னு. பல்லாங்குழியில டாமரன் சீட்ஸ், ஷெல்ஸ், இல்லை சின்ன சின்ன மணிகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மூவும் யோசிச்சு தான் பண்ணும், இல்லைனா அப்போனன்ட் எல்லா சீட்ஸையும் கலர் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா, இந்த கேம்ஸ் 1000 வருஷத்துக்கு மேல ஹிஸ்டரிக்கு இருக்குன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, சவுத் இந்தியாவோட பல இடங்கள்ல டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல இந்த கேம் விளையாடப்பட்டதுன்னு சொல்றாங்க. சோ பழைய காலத்துல சம்மர் ஹாலிடேஸ்னா பாட்டி, தாத்தா, கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து பல்லாங்குழி விளையாடுவாங்க. ஒரு கேம் முடிஞ்ச உடனே இன்னும் ஒரு ரவுண்டுன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னைக்கு மொபைல் கேம்ஸ் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குது, ஆனா பல்லாங்குழி மாதிரி கேம்ஸ் நம்ம பிரெயினையும் ட்ரெயின் பண்ணிச்சு. சோ கவுண்டிங் இம்ப்ரூவ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், முக்கியமா பேஷன்ஸ் வரும். அதனால தான் இப்போ ஸ்கூல்ஸ்லயும் இந்த ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நீங்க பல்லாங்குழி விளையாடி இருக்கீங்களா, இல்ல உங்க பாட்டி கிட்ட கத்துக்கிட்டீங்களா, கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணணுங்க. நானும் இதுவரைக்கும் ட்ரை பண்ணல, சோ நானும் ட்ரை பண்ண போறேன். உங்க போனை கொஞ்ச நேரம் மாத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கேம்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே, அப்ப இந்த நொஸ்டால்ஜிக் ஃபீலோட நாம அழகான ஒரு சாங்க்கு போறோம். பல்லாங்குழின்னு சொன்ன உடனே பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். எஸ், இந்த சூப்பர் ஹிட் சாங் தான் நம்ம கேட்க போறோம். இது அஹல்யா எஃப்எம், இது நம்ம நேரம். அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இந்த கேம் பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம காதுல ஃபர்ஸ்ட் கேக்குற சவுண்ட் என்ன தெரியுமா? கபடி கபடி கபடி. இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு எனர்ஜி கொடுக்குது பாருங்க. கபடினா ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸ்பீட் வேணும், பேலன்ஸ் வேணும், கரேஜ் வேணும், முக்கியமா நம்மளுக்கு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஒரு பிளேயர் ஒப்போனன்ட் சைடுக்கு போய் கபடி கபடின்னு மூச்சு விடாம சொல்லிட்டு மேக்சிமம் பிளேயர்ஸ டச் பண்ணிட்டு சேஃபா திரும்பி வரணும்ல. கேட்க ஈஸியா இருக்கு, ஆனா கிரவுண்ட்ல போய் விளையாடினாதான் அது எவ்வளோ கஷ்டம்னு புரியும். பழைய காலத்துல ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரீட்ல லைன் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கபடி விளையாடினது ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். ஜெர்சி இல்ல, ரெஃபரி இல்ல, விசில் இல்ல, ஆனா எக்ஸைட்மெண்ட்டுக்கு லிமிட்டே இருக்காது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம ஊர்ல கிராமத்து கேமா ஆரம்பிச்ச கபடி இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல் ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஏசியன் கேம்ஸ்லயும் இந்தியா ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கு. அதனால தான் சில கேம்ஸ் நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் மட்டும் இல்ல, நம்ம ஐடென்டிட்டியும் கூட. நீங்க ஸ்கூல் டேஸ்ல கபடி கேப் இல்ல ஃபர்ஸ்ட் ரேட் போக பயந்தவங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த மெமரிஸ் இப்ப கூட சிரிக்க வைக்கும். நானும் ஸ்கூல் டைம்ல கபடி டீம்ல இருந்த அந்த ஞாபகங்கள் எல்லாம் இப்போ எனக்கு ஓடி வருது. ஆனா நான் அவ்வளோ எல்லாம் எக்ஸ்பர்ட் கிடையாது. அப்புறம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால எனக்கு ட்ராப் பண்ண வேண்டியதாச்சு. ஸோ இப்போ எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் திரும்பி வருது. ஸோ நிறைய சினிமாவில் கூட இந்த மாதிரி கேம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி தமிழ் சினிமாவில் கில்லி படம் ஆகட்டும், எவ்வளோ படங்கள் நம்ம அந்த ஸ்பிரிட்டை என்ஜாய் பண்ணியிருக்கல. ஸோ இந்த மூமெண்ட்ல கெனடி கிளப் படத்துல இருந்து கபடி கபடி சாங் தான் நம்ம கேட்க போறோம். இது நம்ம நேரம் ஒன்னாகலி எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇത് നമ്മ നേരം ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു ഓൺ അഹല്യ എഫ് എം. ക്രിക്കറ്റ്നാ എല്ലാവർക്കും പിടിക്കും. ആനാ ക്രിക്കറ്റക്ക് തകുന്ന മാതിരി ഒരു ഗെയിം ഇരിക്കുന്നു. അതുതാ ഗില്ലി തണ്ടം. ഒരു சின்ன സ്റ്റിക്ക് അതുതാ ഗില്ലിന്ന് சொல்லுவாங்க. ஒரு பெரிய സ്റ്റിക്ക് അതുതാ தண்டம். இந்த சின்ன கில்லிய தண்டால லிஃப்ட் பண்ணி அடிச்சு எவ்வளவு தூரம் போகுதோ அதை பேஸ் பண்ணி தான் பாயிண்ட்ஸ். பார்க்க ரொம்ப சிம்பிள்ங்க, ஆனா டைம் கரெக்டா இருக்கணும், ஐ கோஆர்டினேஷன் சூப்பரா இருக்கணும். பழைய காலத்தில் சம்மர் ஹாலிடேஸ்னால் பசங்க எல்லாரும் காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு வெளியே போய் சாயங்காலம் வரைக்கும் இந்த கேம் தான். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஹிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் சொல்கிறதுனா கில்லி தண்டா மாதிரி கேம்ஸ் தான் லேட்டர் பேட் அண்ட் பால் ஸ்போர்ட்ஸுக்கு இன்ஸ்பிரேஷன். அதனால தான் கிரிக்கெட் நம்மளுக்கு புதுசு இல்லை, நம்மளுக்கு ரூட்ஸ்ல இந்த மாதிரி கேம்ஸ் இருந்தது இல்ல. இன்னைக்கு மொபைல்ல பேட்டிங் கேம் ஆடுறதுக்கு பதிலா ஒரு நாள் கில்லி தண்டா ட்ரை பண்ணுங்க, ரியல் ஃபன்னு அப்பதான் புரியும். ஸோ எனக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசை. நீங்க விளையாடுறவங்களா இருந்தா கொஞ்சம் அந்த மெமரிஸ்க்கு எல்லாம் போயிட்டு திரும்பி வாங்க. இப்போ அடுத்த பாடலுக்கான டைம். திடீர்னு ஞாபகத்துல கில்லி படம் தான் வருது. ஸோ கில்லி படத்துல இருந்து சுரத்தேங்கா, எஸ் அந்த சாங் தான் நம்ம கேட்க போறோம். இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇപ്പൊ നമ്മ പേസ പോര ഗെയിം പക്കാ ரொம்ப சிம்பிள். ஆனா விளையாட ஆரம்பிச்சா பேலன்ஸ் இருக்கணும், கான்சென்ட்ரேஷன் இருக்கணும்னு புரியும். அதுதான் நொண்டி. ரோட்ல இல்லனா வீட்டு முற்றம்ல சாக் பீஸ் எடுத்து பாக்ஸ் பாக்ஸா வரைஞ்சு ஒரு காலால தாண்டி தாண்டி போகணும். ரெண்டு கால் வச்சா அவுட் தான். சின்ன வயசுல இது ஒரு கேம்னு தான் விளையாடணும். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா நொண்டி நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் கத்து கொடுத்துருக்குன்னு தெரியும். பேலன்ஸ், பேஷன்ஸ், கான்பிடன்ஸ், ஃபோக்கஸ். இப்ப நீங்க கொஞ்சம் ஒத்த கால நின்னு பாருங்க, அப்பதான் தெரியும் ஐயோ முடியாது. அப்பதான் தெரியும் ஸ்கூல் முடிஞ்ச உடனே பேக வீட்டுல போட்டுட்டு வாங்க நொண்டி ஆடலான்னு கூப்பிடுற ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கோர் பத்தி சண்டை, நீ லைன் மேல கால் வச்சுட்டேன்னு ஆர்குமெண்ட்ஸ், அப்புறம் அஞ்சு நிமிஷத்துல மறுபடியும் சேர்ந்து சிரிச்சு விளையாடுறது. ஐயோ எவ்வளவு மெமரிஸ் இருக்குன்னு தெரியுமா? அதுதான் சைல்ட்ஹுட். இன்னைக்கு கிட்ஸுக்கு டச் ஸ்கிரீன் ரொம்ப ஃபெமிலியர்ல. ஆனா நமக்கு மண்ணை டச் பண்ண கேம்ஸ் தான் ஃபெமிலியர். ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு சின்ன ஸ்டோன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஹாப்பி மெமரிஸ் ரெடி. ஸோ நீங்க லாஸ்டா எப்ப நொண்டி பார்த்தீங்க? இந்த வீக்கெண்ட் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் உங்க சைல்ட்ஹுட்டுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம். அப்போ இந்த பியூட்டிஃபுல் மெமரிஸ்ல நாம அடுத்த சாங்காக வெயிட் பண்ணுவோம். வெற்றிவேல் படத்திலிருந்து ஒரு எனர்ஜெட்டிக் சாங், ஆட்டம் போட்டு சாங் தான் நாம கேட்க போறோம். இது அகல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஒரு காலத்துல பசங்க பாக்கெட்ல கண்டிப்பா இருக்கிற ஒரு ட்ரெஷர் என்ன தெரியுமா? பம்பரம். கலர் கலரா இருக்கும். அதுக்கு கயிறு சுத்தி ஒரு ஸ்பீட்ல த்ரோ பண்ணினா சுத்திக்கிட்டே இருக்கும். யாரோட பம்பரம் அதிக நேரம் சுத்துது, யார் அந்த கையில எடுத்து பேலன்ஸ் பண்ணுவாங்க, யாரோட பம்பரம் இன்னொருத்தரோட பம்பரத்தை ஹிட் பண்றது, இதெல்லாம் ஒரு பெரிய காம்படிஷன் தான். பம்பரம் விளையாடும் போது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும், டைமிங் இம்ப்ரூவ் ஆகும், ஃபிங்கர் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப நமக்கு தெரியாம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ ஆனா அப்ப நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லை. தேவையில்லை போதும். அப்ப இந்த ஃபீலிங்கோட நம்ம பம்பரம் சொன்ன உடனே பம்பர கண்ணாலி சாங் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கந்தசாமி படத்திலிருந்து இந்த சாங்ஸ் கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம். இது நம்ம நேரம். அண்ட் ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இப்ப நம்ம பயணம் முடிவுக்கு வந்துருச்சே. இன்னைக்கு நம்ம பேசினது வெறும் ஆறு ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் பத்தி மட்டும் இல்ல, நம்ம சைல்ட்ஹுட்டை பத்தி. பல்லாங்குடி நம்மளுக்கு யோசிக்க கத்து கொடுத்துச்சு, கபடி கரேஜும் டீம் ஒர்க்கும் சொல்லி கொடுத்துச்சு, கில்லி தாண்டா கான்பிடன்ஸும் டைமிங்கும் இம்ப்ரூவ் பண்ணிச்சு, உரியடி டார்கெட் மேல போக்கஸ் பண்ண கத்து கொடுத்துச்சு, நொண்டி பேலன்ஸும் பேஷன்ஸும் கொடுத்துச்சு, பம்பரும் கான்சென்ட்ரேஷனும் எக்ஸைட்மெண்ட்டும் சேர்த்து கொடுத்துச்சு. ஸோ இந்த கேம்ஸ்ல யாரும் வின்னர் இல்ல, லூசரும் இல்ல, எல்லாரும் மெமரிஸ் தான் கலெக்ட் பண்ணோம். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப முக்கியம்தான், அதை யாரும் மறக்க முடியாது. ஆனால் நம்ம பாரம்பரியத்தையும் மறக்கக்கூடாது. நம்ம விளையாட்டுகள் நம்ம கல்ச்சரோட ஒரு முக்கியமான பகுதி. அண்டு ஒரு நாள் ஃபோனை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கசின்ஸோட இல்லை உங்கள் பசங்க கூட இந்த கேம்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். நம்புங்க, சிறப்பு கேரண்டி. நீங்கள் எனக்கு அப்புறமா தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, பழைய காலத்துல சில விளையாட்டுகளுக்கு ஒரு ஜெண்டர் டிவைட் இருந்தது. கபடி, கில்லி தண்டா, பம்பரம் மாதிரி கேம்ஸ் அதிகமா பசங்க தான் விளையாடுவாங்க. அதே நேரத்துல பல்லாங்குழி, நொண்டி, கும்மி மாதிரி விளையாட்டுகள் பெண்கள் இடத்துல ரொம்ப போப்புலர். அது ரூல்ஸ்னால இல்ல, அந்த காலத்தோட சமூக வழக்கம் அப்படி இருந்துக்கலாம். சோ ஆனா இன்னைக்கு அந்த பேரியர்ஸும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் இருக்கு. சோ இந்த கேம்ஸ் எல்லாம் யார் வேணாலும் விளையாடலாம், ரசிக்கலாம். நீங்க இந்த கேம்ஸ் அதிகமா இந்த அழகான நொஸ்டால்ஜிக் பயணத்துல என் கூட டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னொரு நாள் புது ஸ்டோரியோட உங்களை கண்டிப்பா நான் சந்திப்பேன். அது வரைக்கும் டட்டா, பை பை. உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆர்ஜி ஹீரா. டேக் கேர், கீப் ஸ்மைலிங் அண்ட் நெவர் ஃபோகெட் த கேம்ஸ் தட் மேட் யுவர் சைல்ட்ஹுட் பியூட்டிஃபுல். டேக் கேர், கீப் ஸ்மைலிங் அண்ட் நெவர் ஃபோகெட் த கேம்ஸ் தட் மேட் அவர் சைல்ட்ஹுட் பியூட்டிஃபுல். பை பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.
1: ஃபுட்பால் பார்ப்பையா? இனிமே பார்

நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதர்ஷன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பான். அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கணவன் இருப்பான்.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சீ வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
2: நோப்பா நோப்பா நோப்பா சொன்னார் வள்ளுவன் கிராண்ட்பா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குரலே ஷாப்பா.
3: வேணா வேணா வேணா, நீ நாமம் போட வேணா, உன் கூட வந்த சண்டை.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணு தான.
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
4: ஹே போடி போடி போடி, ஃபுல்லா போன லைடி கேர்ள்ஸ்.